மாதால் கொண்டுவிடன் மறைக்கே அரைந்தியாங்க ஒழுங்கை ஓயோயரா மறக்க குரோட்டு வந்துடுவோமலா எச்சா மறக்க பரவாயில்ல.